0: அனுப்பும் அவன் சைஸ் சைஸ்க்கும்
1: அனுப்பும்.
0: I hit cattle, I can get close.